மாப்பரே நானுக்கு பருத்தி பழுக்கு தேக்கு ஆப்பாத்தால் நானுக்கு பினா ஜஹான் தி திசா பொய்னா மஷ்ரிக் மக்ரிப் ஜனூப் ஷுமால் நானுக்கு கதே காஷி கதே பரவேஷ் மக்கே பணியா சாரியாந்தா சாதிவா.